வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. தத்தோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ததுகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

0: சா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்
3: మీరు వింటున్నారు.